முடிச்சிடலாமா?

0: அச்சா என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
0: மெர்சலைட்டா
1: உன உள்ள கூப்பிடுறான். ஆமா, எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியால நிறைய பசங்க இருக்கானுங்க சார்.
2: வேணாமா? வா, வேணாம். சிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க்யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாம வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் தி சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வை சார்?
2: நோ நோ நோ நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரம்? திப்பு சுல்தான் செத்தது செத்தது எந்த வாரம்
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டல சார், மேட்ச் பாக்ஸ்ல.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிடும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டி கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

என் முத்தமா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. என் முத்தமா கட்டையிலும் வேகாதடி.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ
3: அம்மா!

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இலக்க மனத்து கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசுவர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதாவது புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தருகிட தித்தருகிட தோம் தோம் தருகிட நம் தருகிட.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காபி.
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டைக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புடே? எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணு சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு.
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்ப இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: வேஸ்திரே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் என்ன கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கனே தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அடி போடு.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படத்து மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தன போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னுடைய எல்லா படத்துலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக். சாதாரண காலமாது 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். கேர்ஃபுல்லா இருக்க வேணாம்.
3: நான்
0: ஸ்ரீதேவினா சொன்னேன்.
3: என்ன
0: கவனிக்கிறீங்க?

0: ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டு இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கிரியான்னு வந்து புடிங்கி கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க
0: கொஞ்சம்
2: சார்.
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் வைக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை.
0: ஓ, போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிரால இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையில மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடடடடடடடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல, அப்போ ட்ரிப்ளிகே நட்டி இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா

0: 아이누띠! 아이누띠! 아이누띠! 앉지! 아, 앉지!
1: 아마! எப்படி இவ்ளோ வெயிட்?
2: இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன்.
1: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
2: Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad, ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்பர்?
0: யானைக்கால் சூப்பு.
2: இதே நாலு காலையும் போட்டு சூப்பர்.
1: அப்ப அவங்க
2: அந்த பாடியா? அதே ஸ்டூடண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுது.
3: ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது.
2: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
1: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் 6 ஃபேஸ் கிட்டயே கத்துக்கறேன். பாய். 6 ஃபேஸ்
0: என்னப்பா செகிரிட்டாங்க?
2: இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
4: காயப்பட்டிருந்த பாவடையில் நாடா ஊறி விட்டு
0: போனது. இதாண்டா இது.

0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: சிச்சி, அவனெல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா?
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம் வா.
0: ஐயா, இதுக்காக விழாவு போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: புறப்படுறேன்.
0: என்ன இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க? புறப்படுங்க சீக்கிரம்.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: புறப்படுங்க.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயவுள்ள ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேசனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை ரொம்பதவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு எங்க ஆகா மேட்ரு இங்க இருக்கா?
1: நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேலதிகாரி நான் தான் அதை தெரிஞ்சுக்க. இப்ப மேற்கொண்ட உன்னுக்கு நூல் விடுறியே, தெரிஞ்சுனா உன்னே தூக்கி போட்டு மிதிக்கலாமா? என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட நான் அங்க போய் அதை துடைக்கிறேன். கடுப்பு.
2: ஆமா
1: போ, ஒரு தடவை அடிச்சா பயந்துருமா? நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப
0: அது நடக்காது. இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறான் அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: இது சரி வராது. இந்த பா, எந்திரிப்பா, எந்திரியா. நீங்க இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணா. டூ வாட் ஐ சே, கோ.
3: என்ன நடக்குது?
4: லைட்டா

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

வாழ்க்கை புரியவில்லையே.

உறங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. உறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த

மாட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை

0: மன்னார பாட்டு பாட்டு கவிதை எழுதவோ, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ. கண்ணார பாட்டு பாட்டு கவிதை எழுதவோ, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ.
1: துயாம தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா. துயாம தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா.
0: முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா?

0: கோபத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா?
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்
2: சந்தித்தால்
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் உனை வெல்லும் மன

0: உன் விழிகள்,
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதைகள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Is anybody interested in singing with me? Myself? Pleasure is mine. Please come.
1: Yes.

0: நாம் எல்லாரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு தருகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you...

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா தேவிய பானம் யாவோ பாடிய கானம் போகு நானிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனி

தேவியபானம் யாவோ பாடிய கானம் போகும்.

ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: கார்பு டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னா.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான் டயர் தான உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்ல குட்டி, ஓடி வாடி. ராத்திரிலாம் உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்திருந்தா. ஒருத்த வண்டி தந்து குறுகல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சானா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீடிய நான் தான் கச்சனானு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோகல் போல.
0: அப்புறம்
3: நம்ம மட்டும் எப்படி?

0: இந்த ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்கா தான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரையே கலக்கு போட்டு சும்மா கலக்கி
2: காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்ம புடிச்சிருவாங்க போட்டு.

0: என்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா. மம்முக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டு இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க. இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டை போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டை போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தர.
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்க, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழட்டுறேன்?
1: யோ, பேண்ட கழட்டுறேன், போயா.
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு. இந்த சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: கேட்ட ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிட்டு வா. பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏன் மூலையை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிருவானுங்க?
2: பிரதர் கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்க?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கேட்டிருக்க? 10 பைசா கிட்ட போடா.
1: அப்ப என் நெருப்ப குடு.
0: நெருப்ப குடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
0: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: வளைஞ்சு வளைஞ்சிருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க ஓட்டது வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வாருங்க பொம்மையாஞ்சலே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, மாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டா மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டா மச்சான், வேண்டாம் வாங்க
1: ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு
2: கேக்குறான்ல? சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் போதே ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: இத்தான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க

0: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்
1: என்ன கண்டா நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கான ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன்
0: உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிற நீ நாய் அடிக்கிற ஏண்டா பிசாசு தலையா கல் இருக்கடா அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே திரும்பிடா என்ன கல்ல கண்டா இவனை காணும் இவனை கண்டா கல்ல காணும் ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன்
2: அப்படி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க அந்த கல்ல எப்படி கொடுங்க நீங்க அடிக்க போறீங்களா
0: ஆமாங்க
1: என்ன
2: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா
0: என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு
2: உங்களுக்கு தான்டா
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன
0: 10 லேன்னு சொன்னேன்
2: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க பளிச்சுன்னு எரியன்னு சொன்னல
1: எரியலீங்களா
2: எரியலையாவா ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்
1: உண்மையிலே எரியலீங்களா
2: இப்ப நான் தாண்டா உன்னை எரிய போறேன்
1: அண்ணே
2: அண்ணே
1: பாட்டி பத்து போறேன்

0: வேறாண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல, நல்ல சகனம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான், பொட்டிய போடுறேன்.
1: போடு போடு, செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: பிச்சி ராசி அன்பர்களே.
1: டே, அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பர்கள் சொல்வதை கேட்கணும.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா இமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி, உப்ப லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இதெல்லாம் வந்து மோதும் யோகம் உண்டாகும்.
0: வேணாண்டி, வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுங்கடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டனே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்வளவு பச்சுகிரிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் வந்து நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளையடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: ஆரம்பிச்சிட்டாண்டா.
1: I am flying in the right. I am flying. Hey! I pay money. Complain warden.
0: என்ன வேணும்?
1: Boot chutney.
0: Chutney.
1: Hey!
2: Thanks sir.
1: சட்னி எங்க மேன் வைக்கிற?
0: எங்க வைக்கணும்?
1: இட்லிக்கு பக்கத்துல அந்த வைக்கணும் ஃபுல்.
0: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
1: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
0: ஓ, I am sorry.
1: Hey! யூ யூ யூ. ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
0: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
1: What?
0: Out. மிட்சுபிஷி.
3: Hitachi, Hitachi.
0: Vandachi.
3: Oh my god.
0: It's a small magic. Have it.
3: Thank you.
0: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். ஐயா. Come on.
3: Thank you.
0: Please take your seat.
2: Thanks.
0: What would you like to have?
3: One.
1: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.
0: என்னடா?
1: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். After all, 20 crores last month.
0: Oh.
1: அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. Like it child. Hey, money comes today, quotes tomorrow, yeah? Jelly pipis. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
4: சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க பாருங்க.
1: ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ, அட பாவிலா. ஐயோ, அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாத்தான் எங்க வீட்டுல அடுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரதானா புரோக்கராவு. இந்த 50 காசுக்குடா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா,
2: உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.
1: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
2: சொல்ல மாட்டேன், கண்டி பண்ணு.
1: தேங்க் யூ.
0: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
0: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
0: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க
1: ப்ரூஸ். என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஐ மேன், ஐ அம் ஹியர்.
0: 1 செகண்ட்.
1: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: God, what a great family.
1: Yeah.
3: Keep this flower.
1: Thank you.
3: We'll meet sometime.
1: Okay.
3: Bye.

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்கிற
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16 ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
1: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரிங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற ஐய மாசம் 1 லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்காந்து எழுதுரு. ஏ பொம்மை எழுந்துரு.
1: ஏய் என்ன
0: ஸ்டாண்ட் அப் மேன்.
2: முன்னாடி
0: கை கட்டி நிக்கணும்
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு
4: லாட்டரி சீட் வந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 15 லட்சம் ஓனர்.
3: 15 லட்சம்?
4: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே.
2: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: ஷட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரம் மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்ன பேச்சு வாடா.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: பிதா,
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களா?
0: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
0: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
1: பண்ணிக்கிட்டாங்க. சபாஷ்,
0: இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்கிறாங்க,
0: இவங்க புருஷ வழக்கப்படி
1: புதைக்கணுங்கிறாங்க.
0: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
0: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
0: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
0: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
0: ஆமாயா.
1: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யார் இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ பெத்து பையனா இல்ல பெத்து பையனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடாம்.

0: டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: அண்ணா கடையும் பூட்டிருக்கு, வீடும் பூட்டிருக்கல.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்கடா உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: இவன் சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கலாம்.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு
0: போறீங்களா?
2: ஒரு நிமிஷம்
0: வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட குடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத?
3: அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா, இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய், இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே குடுத்துருங்க. கண்டறியலாம்
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதலாளி?
2: முதலாளியா?
3: என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் ஒரு குளம் மைதா வந்தா அதை வச்சு கும்போன வந்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி,
2: போயா
3: முதலாளி,
2: போயா.

அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயா.

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மானு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல அனுப்பாட்டிங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்குது பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும். அதான் நம்ம கல்ச்சர். வா
1: போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும். போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க?
3: நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தவன் இல்ல. திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு
0: ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா?
5: சாத்தப்பண்டா,
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி, அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கருத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: பெருமாளை அசத்தல இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோ, தார தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன வெண்ண என்ன எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா, அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? ஓடுறா இங்க.
1: யோ, செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட, இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து புறப்பட்டியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏன்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு

0: அக்கா அப்படி ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல,
1: இப்ப
0: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல, இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா,
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
0: அடிக்கதுவா நம்

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க,
1: யாரடா போடுறீங்க?

0: கேட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில்
1: இருப்பது நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டு இருந்தா எல்லாம் என்ன வந்து இருப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லாம் என்ன வந்து இருப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிதான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப? நான் என்னன்னா நீ என்ன வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: என்ன எங்க நிக்கிற?
0: திரும்பல நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
1: தெருவா நான் டிராப் பண்றேன்.
0: வேண்டாப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்டவே நீ. உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியது இருக்கும். நான் வரல, நீ கிளம்பு.
1: பத்திரமா கூட்டு போறேன்டா, ஏறு.
0: சரி வரேன், ஆனா உன் ரூட்ல நான் வரமாட்டேன், ஏ ரூட்ல நீ ஓட்டிட்டு
1: போகணும். சரி எப்படி போன, லெப்டா ரைட்டா?
0: முதல்ல ஒரு யூ டர்ன் போடு. டேய் டேய், யூ போட சொன்னா ஓ போறியாடா, ஸ்ட்ரைட்டா போடா.
2: ஸ்டாப் ஸ்டாப், டேக் டைவர்ஷன், திரும்பி போங்க, இந்த பக்கம் போக கூடாது.
0: ஏன் மேடம்?
2: வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திட்டு இருக்குப்பா.
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போகணும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதத்தான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா புரிஞ்சிட்டாங்களோ.
3: ஓ, வலவலன்னு பேசிட்டு இருக்காங்க, போயா.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க.
1: லெஃப்டா ரைட்டா,
0: நேரா போ. டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரே.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா.
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காகத்தான சார்.
4: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான்
1: இன்டர்வியூ
0: நடக்கும்.
1: கூட்டு
0: ஏழு குண்டலமா
3: இதுக்கோ மகாபிரசாதம், லட்டு.
0: லட்டா?
3: மீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
3: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
5: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
5: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேராயி போச்சே.

0: குட்டியை விட இவிட, அது எந்த குட்டியானோ நின்ற குட்டியை விட.
1: ஓமனே, எந்த ஓமன குட்டி, குறைச்சு வரணும்.
2: கண்டிட்டல்லே,
3: ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்.
2: ஓ, கிருஷ்ணனோ? எந்தா இது கோலம்?
3: கோலமல்ல ஓமனே, கோலமல்ல. ஈ ஜீவிதத்தில பிரேமம் பெலியரானவன் தாடி வளர்த்து, பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரண்ட் ஆகும். ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகா வேண்டி பாடி வளர்த்து, மண்டை வளர்த்து, மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து. கண்டோ எந்தா சிரி, சிரி நிறுத்தணும், புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி. ஈ லோகத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பச்சை ஞான்
0: கரையண்டா
3: ஓமினே, ஞான் ஸ்டேட்டே மாறி. மனசுல இல்ல, இனி எந்த மதட்டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரள, எந்த சீஃப் மினிஸ்டர் இ கே நாயர், எந்த நாதம் ஜண்டை, எந்த நடனம்
2: கிருஷ்ணா போய்க்கோ.
3: ஓ, நான் போனோ? இது நல்ல தமாஷ் குட்டி, நின்னை பிரேமிக்கான் வேண்டி நான் ஒருபாடு தியாகம் செய்தறியோ. ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து, பட்சே ஞான் டிஃபரண்ட். ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து, இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி, இது எந்த கேரள அச்சன் வடக்கெண்ட வீரகதாம் அம்பட்டி. பறிஞ்சோடு பறிஞ்சோடு
0: போலே ஓமனா, ஏண்ட மாவு கிருஷ்ண குட்டி, உண்மையில வளர பிரேம. நீ சமயங்கள் அது இப்போதே பரிசம் போடும்.
3: மறிக்கட்டா மறிக்கட்டா மறிக்கட்டா,
1: கல்யாணம் கழிஞ்சேன்ட்டு அப்புறம் மறிச்சா.
2: அம்மே,
1: கேரளா நேரம்படி அறியுமோ? நன்னாய்ட்டு அறியுமோ? குறச்சு குறச்சு அறியும்.
3: மதிச்சேட்டன்

0: பொண்ணு வர சொல்லுங்க.
1: நாங்க இருக்கோம்ல உட்காருங்க. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
2: மச்சான் பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியா?
2: இல்லையே மச்சா, இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
1: அப்படியா? மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
2: மாயண்ணிருக்காக,
1: மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
2: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹேனு கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
1: மாமா மின்னல்.
3: காபி?
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கமா? ஓகே எடுத்துக்கட. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
2: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள, அவனை ஒருத்தர பாத்துக்க.
1: நான் இவ்வளவு நேரமா அப்பா மட்டும் இருந்தேன்.

சில நாள் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள்.

0: தந்தரதந்தம்.
1: மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல, இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
2: என்ன ரூட்டு
1: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணா தான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
2: டுபாக்கூரா? அது என்ன அது? டுபாகர் தெரியாதா?
1: வாட் இஸ் திஸ்?
2: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
1: ஐயோ,
2: டுபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகூர்.
1: இது புழுகிறது.
2: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்னமா
1: கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு?
2: என்னமா அப்படி நீ பேசுற? அந்தாட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார்.
1: அதுக்கு இல்ல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணா? அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டி கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
2: ஓ அரசக்க அரசக்க அரசக்க, see my மாப்பிளை டேலண்ட் சூப்பர்.
1: ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
2: காலையில 5:30 எழுந்திருச்சு, திப்பு திப்புனு ஓடுவால ஜாக்கிங். யா,
1: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
3: டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதாளே, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
4: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
3: யார தேடுறீங்க?
4: டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறாரு.
1: வணக்கம்.
5: பெரிய மல்டி உலகம் முழுக்க சுத்து இருக்கு. நேட்டி விட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. பேசிட்டு கோடிகளை இந்தியா ரூபாய் இல்லையா? அமெரிக்கன் டாலர் 40 பெருக்கும்.
2: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இதை பாடுறா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன், கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கோ செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ. ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்கள மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லினே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: கொடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: அட பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா. ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தர கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவ ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? Let us watch the play.
0: அரே பாப்ரே, டைம் ஆகையா?
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாரு?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: என்ன பேராண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மாடு ரெண்டு மதிரவெல்லி
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏ தோ சௌக்கியம் பர்பாகில்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்குடைக்கே போய் வாடி அன்னக்கு கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த எடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பாலை வச்சு கொல்ல போறேன்.
1: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ்
2: கிடைச்சிருப்பாங்களா?
1: விடுறா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
3: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
3: சாத்தப்பண்டா,
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: அப்படின்னா அது அறுவை கழிவு.
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாண்ட தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும்பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்ன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: என்ன
0: பாட்டி?
1: இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி,
0: யாரு
1: தம்பி?
0: ஐயா,
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலதரிக்க முடியாது? என்ன
0: ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்து.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி என்ன?
0: ஐயா, பேய கண்டாலும் பாத்துட்டியா?
2: பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா? இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, தல தல இங்கே பேயா.

0: இனிமே வண்டிய தள்ளாத்தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியே ஏமாத்த வாங்கிட்டீங்க.
1: பழைய இரும்பு சாமா இயம் பித்தானக்கு பேர் சம்பளோ
0: கொஞ்சம் நஞ்சு இருந்த மானத்தை இவன்
2: வாங்கிட்டான்.
0: ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தலையை எடுத்துருவேன். போ
3: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்து போயிடலாம்.
0: சரி
2: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
0: சார் நீங்க நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. வரவா போறா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு
3: வந்துட்டியே?
0: நான் இங்க விளையாண்டு தம்பி தான் அங்கேயே. அடே எதுக்கு, ஒரு மரியாதைக்கு தான். அடே என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா, அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
2: இது என்ன
0: டூரிங் பேக்கேஜ், இடம் பிடிக்கல.
3: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு,
2: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
2: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தனை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தனை போடா போ, அது இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்கிறது போட்டுருக்கு?
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி, பாடி தொலை.

என்னோட சார்.

0: பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டுக்கொம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹேய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கற முடிவில பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க. நீ
3: என்னன்னா அது நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் பண்ண முடியும், ஏன் டென்ஷன் ஆகுது? என்ன கேக்குறீங்க? நீ என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா செட்டி செட்டி
2: தெரியாதா? டேய் இந்த எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. நீ இது எதுக்கு நடு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்க?
3: வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்கம் சேடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான சட்டி போறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமாடா? அது முன்னால நெஞ்சு தெரியுற மாதிரி பண்ணிடும், முட்டு தெரியுற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா இல்ல உனக்கு?
3: போங்கண்ணா, இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க.
2: ஊதி பெருசாக்குறா? நான் என்ன பலவன் யாவரியா? டேய் பலவன் யாவரியாடா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின? நீ டேய் உன்னத்தடா கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்னத்தடா உன்னத்தடா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டுல நிப்பாட்டு, சிமிட்டுல நிப்பாட்டுக்கிறல இன்னும் முறைக்கிற. அட ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருப்ப, எதுக்கு அப்ப கதை சாத்துறேன்? நீ எதுக்கு சாத்துறேன்? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவன் எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யார் நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சியவா எங்க வாங்கினேன்னு கேட்ட.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
3: வாடா இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியல தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டா
3: தர்றேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போ, எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்க ஐயா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க,
3: தோலை உரிச்சு தொங்க
2: விட்டுருவேன். எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு? இங்க பாருங்க, நீ இழுக்கிற போக முத கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: உங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஓகே.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போனே பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான்.
2: மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
2: ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இல்லையே? ஓசிட்டிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
3: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
2: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
3: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் தான் எல்லாத்தையும் கணிக்குது.
2: ஏண்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
3: சொன்ன?
2: பத்து நாள்ல பிரச்சனை வரும், 15 நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
3: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
2: டேய், 10 நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகும்.
3: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
2: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுனுறியா?
4: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
2: பேனட் ஓபன் பண்ணு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு
4: சார். சூப்பர் சார்.
2: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே, உந்துதானா?
4: எந்ததான் சார்.
2: நம்பர் சொல்லு.
4: 0006.
2: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட்கட்ல போயிடலாம். ஏரியா
4: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
2: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ்ட் ஆ
4: சார். இன்னைக்கு வடக்குல சூளம், லெஃப்ட்ல திருப்புங்க வண்டியா.
2: வடக்குல சூளம், வாயில முழு சேசிங்கள ஜோசியமா சொல்ற ஈரடு அப்படி வாயில சொல்லி விடுற மாதிரி.
4: சார், நேரா போய் மோத போறீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல?
2: ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிளேட் உட்காந்து வர வேண்டியதானே.
5: தீவிரவாதியை பிடிக்க உன்ன யாரா வர சொன்னது
2: சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பீங்க.
5: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்திதான் வருது. இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நடிக்க
2: அடறவன. நல்லா அடற முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. வந்தரலடா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு. வெஞ்சி கல்ல வரா, கீழ வரடா, இன்னி கீழ வரடா. ஆ, எடுத்துறியா? மேல முருகு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. ஆ, அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ஆ, இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்பிட்டு பேலுமா ஓட்டுறாங்க. என்னத்த
1: இங்க உட்காந்துக்கிட்டே அங்க நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான்.
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
2: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
2: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
2: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
2: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
2: அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
2: சரி, இது என்ன?
4: மூணு எப்படி இருக்கும்? ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த தெரிஞ்ச
4: செடிக்கு தண்ணி ஊத்தலனா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
0: ஒட்டறையா?
4: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
4: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
4: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
4: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: அது ஓடி இருச்சுக்க.
4: கம்பளி பூச்சிய ஓட ஊத்து. ஆமா, ஏண்டா எந்திரிச்சா? ஏண்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல ஃப்ளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: ஃப்ளைட்டா?
4: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
4: பெல்ட்ட மாட்டா?
0: பெல்ட், ஆ பெல்ட். அம்மா,
4: இந்த பெல்ட்டாடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டா.
0: மாட்டறங்க.
4: மாட்டா?
0: மாட்டு தம்பி,
4: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுக்க.
4: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தா காப்பாத்தணும்.
0: ஒரு குரு பாத்தாயா அலைகிறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
4: ஆண்டி குட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? தீவிர

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம்? கலாட்டா
0: ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய் சொன்னேன்
4: அச்சோ. யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம்தான் கைவிச்சு வரோம், கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பற்ற பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா?
0: போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புனு கால்ல விழுந்துருவானுங்க.

0: புன்சாமி புன்சாமி புன்சாமி
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி
1: முன்சாமி
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
3: வாட்
2: அக்கா, முன்சாமி
3: பாத்தீங்களா?
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அரிசி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க.
1: யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காரமே மாச்சா.
0: சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க, இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
5: ஓ நீ தான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான் முனுசாமியா?
5: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கு போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசன் இருக்கா?
5: விதி, ஏதோ படிச்சவன் நான் வந்து மாட்டுவான் நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி உக்குற?
5: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

0: வாழ்க்கையில் நடந்த விட அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத மரியாதை 50 ரூபாய் கூட இல்ல 2 டேல காத்து புடி குடில சொல்லு குடி சீக்கிரம் குடி
1: சரிடா மாட்டி விட்டு
0: தாங்கோ பிரசாதம் மட்டும் மறந்து குடியா போ போ நம்ம ஓடு இல்ல இல்ல ஆ பஞ்சாப் லாரி வா வா வா வா வா வா வா இரு ஓரமா போ ஓரமா போ ஓரமா வா வா ரைட்ல வா வா இப்பா இப்பா இப்பா நீ பல்க அள்ளிர வேண்டியதடா ஏய் ஏய் கேக்க கேக்க கேக்க ஜாசா டாப் ஆவு சோப் ஆவு சிட்டிக்குள்ள லாரி வரப்பலாம் தெரியும்ல யாரை கட்டி வந்த நீ
2: எனக்கு
3: வண்டி நிக்காது.
2: என்ன தமிழ் பேசுற?
3: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
2: எல்லா பாஷையும் தெரியுமா? பாவி பயல என்ன ஏமாத்திட்டா? சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்தா
3: முடியாது.
2: முடியாதா? டாய் ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கோம். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
3: இனிமே யாரு கையில லஞ்சமா துட்டு கேப்பியா?
2: உன்னை விட மாட்டேன். அதிகாரி பார்க்காம ஒரு நாள் கூட
3: வச்சிருக்கிறாரு.
4: நீ லாரியில ஏற மாட்டேன், லாரி தான் உன் மேலே ஏறும்.
2: 200 ரூபாய் கேட்டதுக்கு 1-4 ரூபா வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துல பொழக்குன்ற தவிர, இவன் 1-4 ரூபா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தே காணா, எங்க பார்த்தாலும் புகையுமா. யார் நீ?
5: நான் யாரா இருந்தா என்ன? இங்க யார்கிட்ட வசூல் பண்ண வந்த?
2: வசூலா? யோ, வசூல் இறங்கிதாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
5: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
2: சுடுகாரா? எங்க என்னையா சொல்ற? ஐயோ அம்மாடி, யோ கூட்டி போயிருக்கா? எங்கடா போன? அத்தி வந்தவே யாரும் தெரியலீங்க. ஐயப்பா ரொம்ப பயமுறுத்துறாங்களே. காலையில அடி ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்?

மானம் கலங்காதே மதிமயங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான்

0: I'll murder you. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவிதை.

0: ஏலம் போற பிச்சமணி நொச்சமணி.
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு, இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு, இனிமே ஓரும்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டாரு. ஓகே,
1: என்னவோ பண்ணி தொட.
0: ஹலோ, வாங்க வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான், ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
0: மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
0: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லியிருப்பாள.
2: சொன்னாங்க.
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவள சுத்தம்.
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பாத்து. படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீங்களே, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இதை கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுளியா இருக்கு.
0: இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்டம் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேணா உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறேன்.
0: அதுக்குள்ளயா? இன்னும் நாலு இருக்கு.
2: என்ன?
0: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.